ஜனகுண்டலமாஞ்சனேயம் நமோ பகவதி விசித்திர வீர ஹனுமதே பவயகாரான பிரபாஜ்வலத்ருதாபவத்ருதேஹாயோ அஞ்சனி கர்வசம்பூதாயோ பிரகர விக்ரம வீர தைத்ய தாஹமயக்ஷராட்சசு கிரஹ கந்தனாயோ கிரஹ பிரீத கிரஹ பிஷாக்கி கிரஹ ஷாக்கினி கிரஹ டாக்கினி கிரஹ காக்கினி கிரஹ தாமினி கிரஹ பிரம்ம கிரஹ பிரம்ம ராட்சச கிரஹ சோர கிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆவேஷய ீச்சித்திரவீரஹனுமதே மமசூன்மீ ஏகாதசம்ஷமான நான்யா இது ஸ்ரீ விசித்திரவீரஹனுமன்மாதா.